காமத்தில் பார்த்தோம் நீங்களாட்டி சின்னப்பின் முக்கோல் இரசங்க பெறந்தங் Kecibu petul tak rasa kau lanang, jiwis mungkin lo kakang utuh tak bandar di tangan mereka.